தாதா கிருத்த தாதா கிருத்த தாதா கிருத்த தரன் தரன் தரத்து பாக பருத்து நை பருன்னு.